தன்றி வீறு செய்யுனதேதோ வீரிருகரு வீரினி க்ஷமிச்சுமோ வீரினி க்ஷமிச்சுமோ.